ஆர முக்கமலியோரு ருமால் லைதுரி ரங்கிரி ஏரி பாமருரி சமிதோ ருமால்.